0: நாடகா?
1: சுவாமி,
2: நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல நாட்டியம் ஆடுங்கள் பார்க்கலாம்.
3: சித்தன் சுவாமி.
4: Een beetje te laat, maar toch nog het zesje halverwege. Roy Ayers, Ubiquity. Ik heb dat opgezocht. Ubiquity betekent overal op hetzelfde moment zijn.